0: சித்தவுக்குலஞ்சின் கவிதா சைத் மூன்று நம்போ கருணின் பெத்து தாபிராணி கசரத்தானி தூலகோய் வைக்கு வைமே தினோகின்றோ கிவுரன் உள்ளன் போர் மீத்தினின் கோனிரபி வத்திரும் பிரசிடென்ட் ப்ரொஃபசர் கிதரக்கிண்டி கே கோர்த்தன் போசாவுத்திக காமே தாபாரபின் கிகி தோரத்தின் கனிசோஷகின் கிபவரத்தன் பங்கேரியான மீத்தினின் காம்சரியத்தின் கவுந்தின் போ வாசங்கிஷு Onalin koronatan kusamba bitog agabilio mengi kiba kaunti notan kiba ta kaunti salak kiba ime kotestago til kiba andu asubit komukti shubai shinin kasartan bolivini shetino nemitin tai nette tata kiai intriktaman arawe tafse sita in kenyete minyone.
1: Tuko na kasi mingi hapo wasingishu mambo ya kukata kipande na kukata kura na wasihi nyinyi wote tufanye hiyo kasi ya kupata kura na ile ya ID, kwa maana tukitaka kufanya hiyo kasi ngine hapo mbele, lazima ukue na silaha ya hiyo kasi ni ID.